0: Sand Dunes with Akshay on Home 92.2 FM. Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.
1: நீங்கள் கேட்கிறது Home 92.2 FM. Home is a feeling.
2: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலைப்பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டும். டைகர் கா ஹொக்கோ.

ஜெடமடையா இன்னு மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீறி பயணம்.